தமிழ் முழக்கம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தமிழ் முழக்கம் நிகழ்ச்சியோடு உங்களோடு இணைந்து கொள்வது சேனா பாஸ்கரன்.

0: இந்நிகழ்ச்சியை பண்பலை 98.5 ஹெர்ட்ஸிலும் சகோதர வானொலியான ATBC-யிலும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தின் இணையதள வானொலியான www.atbc.net.au-விலும் உலகெங்கும் உள்ள நேயர்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது முதல் 10 மணி வரை பல்சுவை நிகழ்ச்சியாக ஒலிக்கிறதே தமிழ் முழக்கம்.
1: 9 மணிக்கு செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகளையும் செவிமடுக்கலாம் நேயர்களே.
0: முதலில் நான் தருவதே வள்ளுவர் வாக்கு. வள்ளுவர் பேசாத விடயங்களே இல்லை எனலாம். அவர் பேசிய விடயங்கள் மிகச் சுருக்கமாக ஆணித்தரமாக 2 வரிகளிலே அமைந்து விடுகின்றது. அந்த 2 வரி கவிதைக்குள் இத்தனை ஆழமான விடயங்கள் அமைந்திருக்கின்றது. வள்ளுவனுடைய அந்த வாக்கை பார்ப்போம் நேர்களே.

மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண் படி. உதவி செய்யும் பெரும் குணம் கொண்டவனிடம் செல்வம் உண்டாகுமானால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்படும் மரத்தை போன்றது. பெருந்தகையான குணம் கொண்டவர்களிடம் ஏற்படும் செல்வம் சமூகத்தின் பிடிதீர்க்கும் மருந்து போன்றது. சமூகத்தில் பெரிய நோயாக கருதப்பட வேண்டியது வறுமை. இந்த வறுமை சமூகத்தின் பல பகுதிகளுக்கும் பரவி நிற்பது சாத்தியமே. பெருந்தன்மையான மனம் கொண்டவனிடம் ஏற்படும் செல்வம் சமூகத்தின் பல்வேறு நிலைகளிலும் நிலவிடும் வறுமையை போக்க உதவுகின்றது. மருந்துக்கு பயன்படும் மரம் மனிதனுடைய பல்வேறு உறுப்புகளில் தோன்றும் நோய்களை குணப்படுத்த பயன்படுவது போலவே பெருந்தகையாளனின் செல்வமும் சமூகத்தில் நிலவிடும் வறுமை நோயை போக்க பயன்படுகின்றது. பேருள்ளம் கொண்டவனின் செல்வம் சமூக நோயை தீர்க்கும் அருமருந்தாகும் என்று வள்ளுவன் கூறுகின்றான். அருமருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண் படின். இரண்டு வரிகளுக்குள் தான் எத்தனை அருமையான விடயங்களையெல்லாம் இந்த வள்ளுவ பெருந்தகை சொல்லி வைத்து சென்றிருக்கின்றார்.

0: வள்ளுவர் வாக்கு கேட்டீர்கள்.
1: நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பதே தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு
0: நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது இனிமையான பாடல் ஒன்று. கையில் மிதக்கும் நிலவாணி. ரட்சகன் என்ற திரைப்படத்திலே இருந்து சுன்னிவாஸ் பாடிய அந்த இனிமையான பாடல். பாடல் வரிகள் வைரமுத்து, இசையமைப்பு ஏ.ஆர். ரஹ்மான். இனிமையான அந்த பாடல் இதோ காட்டலையில் கலந்து வருகிறது நேர்களே, உங்களுக்காக அந்த பாடல்.

0: The Geely MacArthur End of Financial Year Demo Clearance is on. Purchase any demo Geely this June and enjoy 3 years free scheduled services, $2,000 trade-in bonus, and free premium paint. Don't miss your chance to secure exceptional value across the Geely SUV range, including the all-electric Geely EX5 and super hybrid Starray EMI. Offer ends June 30th. Get yours at Geely MacArthur today. Terms and conditions apply. MD5411.
1: 2OO's station sponsor.
2: நேற்று கேட்ட அந்த இனிமையான பாடல் ரட்சிகன் என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலித்த பாடல். பாடலை பாடியிருக்கின்றார் சுனிவாஸ். பாடலுக்கு இசையமைத்தவர் ஏ ஆர் ரகுமான். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது நான் படித்து சுவைத்த கவிதை ஒன்று.

கேட்ட அந்த இனிமையான பாடல் ரிதம் என்ற திரைப்படத்தில் இருந்து உன்னிமேனன் பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் ஏ ஆர் ரகுமான். அற்புதமான வரிகளோடு அந்த கவிதையை தொட்டு சென்ற ஒரு பாடலாக அந்த பாடல் அமைகின்றது. நேர்களே, நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

பற்றியை அடுத்து அலங்கரிக்கிறது. எழுத்தாளர் முருகபூபதி அவர்கள் பிரசன்ன விதானகேயின் பரடைஸ் திரடம் திரைப்படம் பற்றி பார்த்திருக்கும் ஓர் பார்வை. முருகபூபதி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இதை இப்படித்தான் குறிப்பிடுகின்றார். இலங்கை பொருளாதார நெருக்கடியின் பின்னணியில் ராமாயண ஐதீகத்தை பேசும் உலக சினிமா பிரசன்ன விதானகேயின் பரடைஸ். பூலோகத்தின் சொர்க்கம் என்று வர்ணிக்கப்பட்ட இலங்கைக்கும் ராமாயணத்திற்கும் தொடர்பு இருப்பதை ஐதீக கதைகள் மூலம் அறிகின்றோம். ராமாயணத்தில் வரும் ராவணன் தமிழனாகவும் ராமன் ஆரியனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார்கள். இந்த இரண்டு பாத்திரங்களின் குண இயல்புகளை வைத்து இன்றும் பட்டிமன்றங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம் ஆகியன குறித்தும் மாறுபட்ட கதைகள் தொடர்கின்றன. இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் அயோத்தியில்தான் ராமர் பிறந்தார் என்று சொல்லிக்கொண்டு 32 வருடங்களுக்கு முன்னர் 1992 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 1500 வருடங்கள் பழமை வாய்ந்த பாபர் மசூதியை இந்துத்துவா கரசேவகர்கள் இடித்து தரமட்டமாக்கினார்கள். இது இவ்விதம் இருக்க தாய்லாந்தில்தான் ராமர் பிறந்தார் என நம்புகின்றவர்கள் அங்கே அவருக்கு கோயில் அமைத்து வழிபடுகின்றார்கள். இந்தோனேஷியாவின் ஆளுகைக்குள் இருக்கும் பாலித்தீவில் தான் அவர் பிறந்தார் என நம்புகின்றவர்கள் அங்கே அவருக்கு சிலைகள் எழுப்பியிருக்கின்றார்கள். இவ்வாறு ராமாயண கதைகள் பல உள்ளன. ஆனால் அவன் மனைவி சீதையை கடத்தி வந்து இலங்கையில் அசோகவனத்தில் சிறை வைத்த ராவணன் இலங்கை மன்னன் என்பதனால் இவனுக்கு இலங்கேஸ்வரம் என பெயர் உண்டு. குறிப்பிட்ட அசோகவனம் அமைந்துள்ள இடத்தில் நாம் சீதையம்மன் கோவிலை பார்க்க முடியும். சிங்கள மக்களும் வழிபடும் இந்த இடத்திற்கு சீதா எலிய என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாட்டவர்களை பெரிதும் கவரும் இயற்கை எழில் சூழ்ந்த பிரதேசமாகவும் இவ்விடம் காணப்படுகின்றது. இலங்கை ராவணன் இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் எழுந்து வந்து இந்த பூரோக சொர்க்கத்தை காப்பாற்றுவார் என நம்பிக்கொண்டிருக்கும் மக்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பிரபல திரைப்பட இயக்குனர் பிரசன்ன விதானகேயின் இயக்கத்தில் கடந்த 2023 வெளியாகி சில சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதுகளை வென்றிருக்கும் பரடைஸின் திரைக்கதை இப்பதிவில் சொல்லப்பட்டிருக்கும் சீதையம்மன் ஆலயம் அமைந்துள்ள சீதா எளிய பிரதேசத்தை பின்புலமாக கொண்டு எழுதப்பட்டுள்ளது. அம்மு என செல்லமாக அழைக்கப்படும் அமிர்தாவும் தொலைக்காட்சி தொடர் இயக்குனரான கேசவும் தங்கள் திருமணத்தின் 5வது வருட நிறைவை மகிழ்ச்சியோடு கழிப்பதற்கு தேர்வு செய்து வரும் சுற்றுலா தலமாக குறிப்பிட்ட இயற்கை எழில் கொஞ்சும் மலையகம் சித்தரிக்கப்படுகின்றது. கேரளத்திலிருந்து குதூகலத்துடன் வரும் இளம் தம்பதியினரின் தாய்மொழி மலையாளம். இவர்கள் வரும்போது எரிபொருள், மின்சார தட்டுப்பாடு, விலைவாசி ஏற்றம் முதலான பாரிய பொருளாதார நெருக்கடியில் இலங்கை அவதியுற்று அதிபர் கொத்தபாய ராஜபக்சவை எதிர்த்து கோத்தாஹோ போராட்டம் எழுச்சி கொண்ட காலப்பகுதி தொடங்கிவிடுகின்றது. இல்லற வாழ்வில் 5 நிறைவுற்ற வசந்த காலத்தை சுற்றுலாவில் கொண்டாட வந்த இந்த இளம் தம்பதியர் தாம் எதிர்பார்த்தவாறு கொண்டாடினார்களா என்பதை கேள்வியாக முன்னிறுத்தி சமூக அரசியலோடு சொல்லும் திரைப்படம்தான் பரடைஸ். இயக்குனர் பிரசன்ன விதானகேயின் திரையுலக நண்பர் இயக்குனர் மணிரத்தினம் அவர்களின் மெட்ராஸ் டாக்கீஸ் இத்திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றது. 1.5 மணி நேரம் ஓடும் இத்திரைப்படத்தை அண்மையில் தான் பார்க்க நேரம் கிடைத்தது என்று குறிப்பிடுகின்றார் முருகபூபதி அவர்கள். ஏற்கனவே பிரசன்ன விதானகேயின் சில திரைப்படங்களை பார்த்து ரசித்திருக்கின்றேன், வியந்திருக்கின்றேன். இவரது புரகந்த கழுவா, டெத் ஒன் ஏ ஃபுல் மூன் டே என்ற சிங்கள திரைப்படம் பற்றி ஏற்கனவே விரிவான விமர்சனம் எழுதியிருக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரசன்ன விதானகே எப்பொழுதும் சமூக பிரச்சனைகள் கொண்ட திரைப்படங்களையே உருவாக்கி வந்திருப்பவர். பாத்திரங்களின் உணர்வுகள் மூலம் தனது திரைக்கதைகளை நகர்த்துபவர்.
இந்த கதை சொல்லும் உக்தியை ரஷ்ய இலக்கிய மேதைகள் லியோ ரோல்ஸ்ரோய், தஸ்தாவெஸ்கி ஆகியோரிடம் தான் கற்றுக்கொண்டதாக ஒரு நேர்காணலிலும் சொல்லியிருக்கின்றார். இவரது புதிய திரைப்படமான பரடைஸ் இளம் தம்பதியரான கேசவ், ரோஷான் மேத்யூ, அமிர்தா, நடிகை தர்ஷனா, வாகன சாரதியும் வழிகாட்டியுமான ஆண்ட்ரூ சியாம் பெர்னாண்டோ, சாஜன் பண்டார, மகேந்திர பெரேரா, ஸ்ரீ சுமித் லங்கோ, இக்பால், இஷாம் சம்சுதீன் முதலான சில பாத்திரங்களை சுற்றி அன்றைய இலங்கை நெருக்கடியின் பின்னணியில் நகருகின்றது. பசுமையும் பனிப்புகாரும் போர்த்தியிருக்கும் இலங்கை மலையகத்தில் ஏகாந்தமாய் உலாவித் திரியும் மான்குட்டியும் தமது வருவாய்க்காக மலைக்காடுகளில் புலிக்கொய்யா பறித்து விற்கும் தோட்டத் தொழிலாளர் வர்க்கத்தின் குழந்தைகளும் மனைவி அமிர்தாவை பெரிதும் கவருகின்றார். தனது புதிய தொலைக்காட்சி தொடரை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் விலை கொடுத்து வாங்கிவிட்டது என்ற செய்தி இந்த உல்லாச பயண வேளையில் வந்திருக்கும் பெருமிதத்தில் மனைவி அமிர்தாவை கணவன் கேசவ் கட்டி அணைத்து கொஞ்சுகிறார். இவர்களை தனது வாகனத்தில் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்லும் வழிகாட்டி அன்றோவுக்கு ராமாயணம் குறித்து சொல்வதற்கு பல கதைகள் இருக்கின்றன. ஆனால் எழுத்தாளராகவும் வலைப்பதிவு ஊடகராகவும் இயங்கும் அமிர்தா ராமாயணத்தை ஒரு பெண்ணிய நோக்கில் பார்க்கும் இயல்பினை கொண்டவள். மலைப்பாங்கான ஒரு பிரதேசத்தில் கற்குகையை காண்பித்து இங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் ராவணன் ஒரு நாள் எழுந்து வருவான் என்று வழிகாட்டி அன்றோ சொல்லும் போது, தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து இந்த சொர்க்கத்தை காப்பாற்ற அந்த ராவணன் எழுந்து வரமாட்டானா என கேட்கிறாள் அமிர்தா. 5 வருட காலம் இல்லற வாழ்வில் ஈடுபட்டாலும் கேசவ் அமிர்தா தம்பதியர் பல விடயங்களில் ஒத்த கருத்தோட்டம் கொண்டவர்கள் இல்லை என்பதையும் பிரசன்ன விதானகே மிகவும் நுட்பமாக காண்பிக்கின்றார். இம்மூவருக்கும் இடையே தொடரும் முரண்பாடுகள் மென்மையான உறவுகளின் மூலம் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒரு நடு இரவில் அந்த தம்பதியினரின் தாம்பத்திய உறவை அடுத்து நடக்கும் சம்பவம் கதையை முற்றாகவே திசை திருப்பி விடுகிறது. அவர்கள் உறங்கும் மறைக்குள் பிரவேசிக்கும் திருடர்கள் ஆயுத முனையில் எல்லாவற்றையுமே பறித்துக் கொண்டு மாயமாகி விடுகின்றார்கள். போலீசார் அவர்களை தேடிப்பிடித்து தனது உடைமைகளை மீட்டு தராவிட்டால் தான் இலங்கையில் இருக்கும் இந்திய தூதரகத்தில் முறையிடப் போவதாக கேசவ் போலீஸ் சார்ஜண்டை அச்சுறுத்துகின்றார். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி நாடே திக்குமுக்கம் ஆடும் போது வெளிநாட்டு உல்லாச பயணிகளின் ஊடாக சீர் செய்ய பார்க்கலாம் என்று அரசு முறைந்திருக்கும் வேளையில் அந்த போலீஸ் சார்ஜன் மலேக தமிழ் தொழிலாளர் வர்க்கத்தினைச் சேர்ந்த சிலரை பிடித்து வந்து அடித்து துன்புறுத்துகின்றார். அதிலே ஒருவர் கடும் தாக்குதலினால் படுகாயமடைந்து மூச்சு திணறலுக்கு உள்ளாகின்றார். அவரை போலீஸ் வாகனத்தில் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லும் போது அந்த வாகனம் டீசல் பற்றாக்குறையினால் பாதி வழியில் நின்று விடுகின்றது. அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வரும் உல்லாச பயணிகளின் வாகனத்தில் அந்த தமிழ் கைதியும் போலீசாரும் செல்ல வேண்டிய சூழ்நிலை வருகின்றது. இந்த நகை முரணுக்குள் அவர்கள் பிரவேசிக்கும் ஆஸ்பத்திரியில் ஒரு இளம் தாய் தனது குழந்தையை சரியான மருத்துவ பராமரிப்பின்றி இழந்து கதறிக்கொண்டு வெளியே ஓடி வருகின்ற உருக்கமான காட்சி. மூச்சு திணறலுடன் அனுமதிக்கப்படும் அந்த தமிழ் கைதி ஆஸ்பத்திரியில் மின்வெட்டினால் ஆக்சிஜன் ஏற்றுவதில் நேர்ந்த சிக்கலினால் இறந்து விடுகின்றார். போலீசாரின் அராஜகத்தினால் கொல்லப்பட்ட தனது கணவனுக்கு நீதி கிடைக்காமல் அவனது சடலத்தை பொறுப்பேற்க முடியாது என ஊர் மக்களை திரட்டிக்கொண்டு மனைவி போராடுகின்றாள். மலைக்காடுகளில் ஏகாந்தமாக வலம் வரும் மான்களை வேட்டையாட வேண்டாம் என்று காருண்யம் பேசும் இந்திய சுற்றுலா பயணி அமிர்தா அந்த கைதியின் அகால மரணத்தை அடுத்து சாஜன் பண்டாரவிடம், மனித உயிர்களுக்கு பெருமதியே இல்லையா என கேட்கிறார். அதற்கு அந்த போலீஸ், இருக்கிறது மேடம், தேர்தல் காலத்தில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் வழங்கும் ஒரு வாக்கிற்கு அந்த பெருமதி இருக்கின்றது என்கிறார். தமிழ் கைதியின் மரணத்துடன் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல் வெடிக்கிறது. போலீசாரின் துப்பாக்கிகள் வீட்டுக்களை தீர்க்கின்றன. சார்ஜன் கோடரி வெட்டுக்கு இலக்காகிறார். அமிர்தாவின் கணவன் கேசவ் போலீஸ் அராஜகத்துக்கு எதிராக போராடும் தமிழர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்கிறார். அதனை கண்டு வெகுண்டுகளும் அமிர்தா மற்றும் ஒரு துப்பாக்கியால் கணவனை சுட்டு தள்ளுகிறாள். அனைத்து உயிர்கள் மீதும் நேசம் கொண்டிருக்கும் அமிர்தாவின் கருத்திலேயே
அவளது காதல் கணவன் கேசவ் மாண்டு போகிறார். 5 ஆண்டு இல்லற வாழ்வின் நிறைவை கொண்டாடுவதற்காக இனிய கனவுகளுடன் அவள் வருகை தந்த பூலோகத்தில், அதாவது பரடைஸ் என வர்ணிக்கப்பட்ட இலங்கையில், ராமாயணத்தில் வரும் சீதை சிறை வைக்கப்பட்ட அசோகவனம் இருக்கும் இடத்தில் அமைந்துள்ள சீதையம்மன் ஆலயத்தை கடந்து அவள் பயணிக்கும் வாகனம் செல்கிறது. அத்துடன் திரைப்படம் முடிவடைகிறது. காட்சி மொழியினூடாக இலங்கையின் அண்மைக்கால அரசியல் செய்தியையும் சொல்லி, இதில் மூவின மக்களையும் நடிக்க வைத்து, இலங்கை இந்திய திரைக்கலைஞர்களையும் இதில் இணைத்து சிறந்த உலக சினிமாவை வழங்கிய இயக்குனர் பிரசன்ன விதானகே என்றால் அது மிகையாகாது என்று முடிக்கின்றார் எழுத்தாளர் முருகபூபதி. பிரசன்ன விதானகியினுடைய திரைப்படங்களை பற்றி பெரிதாக நாங்கள் கூற தேவையில்லை. ஏனென்றால் இந்திய திரைப்படங்களுக்கு எப்படி ஒரு சத்யஜித் ரேயோ, அதுபோல் இலங்கை சிங்கள திரைப்படங்களுக்கு பிரசன்ன விதானகி ஒரு முத்திரை பதித்தவர். அவருடைய பல படங்கள் பல கேள்விகளை எழுப்பிய திரைப்படங்கள். அந்த வகையிலே அந்த திரைப்படத்தை பற்றி, அண்மையிலே வெளியான அந்த திரைப்படத்தை பற்றி முருகபூபதி குறிப்பிட்டிருப்பது மிக பொருத்தமாக இருக்கின்றது.

கேடிச் சோறு நிறம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமேதி கொடும் கூற்று கிரையெனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேனென்று நினைத்தாயோ நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இந்திரனுக்கு தருவாய் இந்திரன் முன்னைய தீவினை பயன்கள் இன்னும் மூளார் அழிந்திடல் வேண்டும் இனி என்னை புதிய உரையிலாக்கி எனக்கேதும் கவலையுறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். இப்படி ஒரு பாடலை யாரால் எழுத முடியும்? அது மகாகவி பாரதியினால் மட்டும்தான் எழுத முடியும். மற்றவர்கள் நாளாந்தம் என்ன செய்கின்றார்கள், இந்த மனித வாழ்க்கையிலே அவர்கள் கிடந்து உழன்று மற்றவர்களையும் வாடச் செய்து கிளப்பருவமைதி வேடிக்கையாக இருக்கின்றது இந்த மனித வாழ்வு என்று கூறுவது மட்டுமல்ல, அவன் எத்தனை தைரியம், எத்தனை கர்வம், எத்தனை உரிமையோடு பராசக்தியோடு உரையாட முடியும். அருமையான ஒரு பாடல் மகாகவியினுடைய பாடல். நேரே பார்க்கின்ற போது இந்த கவிஞனுடைய கவிதைகள் எம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அவன் மறைந்து நூற்றாண்டுகளாகிவிட்டது, ஆனாலும் அவனுடைய கவிதைகள் எம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாகும். மனிதர்கள் எல்லோரும் தெய்வங்களை மரியாதைக்குரிய ஒன்றாக பார்க்கின்றார்கள். வழிபடும் போது கையெடுத்து கும்பிடுவதும் தங்களுக்கு தேவையானதை எல்லாம் கேட்டு தொழுவதும் தான் மனிதர்கள் சாதாரண மனிதர்களுடைய விடயமாக இருக்கும். ஆனால் மகாகவி பாரதி தோழமையோடு உரையாடுகின்றார். ஒரு சிநேகிதியோடு எப்படியெல்லாம் உரையாட முடியுமோ அப்படித்தான் காளியோடு உரையாடுகின்றார். தனக்கு உரிமை இருக்கின்றது, நீ இதை தரத்தான் வேண்டும் என்று ஓடர் போடுவது என்று சொல்வார்களே, அதே போல் கட்டளை எடுக்கின்றார். நீ தரத்தான் வேண்டும் எனக்கு என்பது அவனுடைய கோரிக்கையாக இருக்கும். எனக்கு தருவாயா என்று அவன் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அப்படித்தான் இந்த மகா கவி பாரதி காளியோடு உரையாடியதும் காளியோடு பேசியதும் காளியிடம் கேட்டதும் இம்மையெல்லாம் இதை பார்க்கின்ற போது மெய்சிலிருக்க வைக்கின்ற விடயங்களாக இருக்கின்றது. அவனுடைய பாடல்களிலே ஒரு அருமையான பாடல் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. கண்ணம்மா என்ற வார்த்தைகள் பாரதியினுடைய அதிகமான பாடல்களிலே வருகின்றது. ஆனால் இன்று வரையும் கண்ணம்மா என்ற வார்த்தை யாரை குறித்து பேசப்பட்டது என்று பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும்.

கே ஜெய் ஜெயசுதாசனுடைய அற்புதமான குரலிலே சசிரேகா இணைந்து பாட எம் எஸ் விஸ்வநாதன் இசையிலே அந்த பாடல் ஒலிக்கிறது.

அந்த இனிமையான பாடல் கண்ணே கனியமுதே என்ற திரைப்படத்திலே இருந்து சசிரேகா கே ஜே ஜெயசுதாஸ் பாடிய அருமையான ஒரு பாடல் நேர்களே. அந்த பாடலுக்கு அற்புதமான இசையை வழங்கியிருந்தவர் வேறு யாருமல்ல, எம் எஸ் விஸ்வநாதன். எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை என்றாலே மனதையெல்லாம் தொட்டு செல்லுகின்ற இசை அல்லவா? அதோடு கே ஜே ஜெயசுதாஸ் இணைந்து விட்டால் சொல்லவும் வேண்டுமா அந்த பாடலினுடைய அழகை பற்றி? இங்கே அந்த பாடலை கேட்டீர்கள் நேர்களே. அந்த பாடல் கண்ணே கனியமுதே என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலித்த பாடல் நேர்களே.

0: அடுத்து நான் தருவதே இனிமையான பாடல் ஒன்று. அன்னக்கிளி என்ற திரைப்படத்திலிருந்து மச்சானை பார்த்தீங்களா? இனிமையான அந்த பாடல் இதோ காட்டலையில் கலந்து வருகிறது. கேட்டு பார்ப்போம் நேர்களே.
1: பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி. இளையராஜாவினுடைய அற்புதமான இசையிலே அந்த பாடல் காட்டலையில் கலந்து வருகின்றது.

0: The Geely MacArthur End of Financial Year Demo Clearance is on. Purchase any demo Geely this June and enjoy 3 years free scheduled services, $2,000 trade-in bonus, and free premium paint. Don't miss your chance to secure exceptional value across the Geely SUV range, including the all-electric Geely EX5 and super hybrid Starray EMI. Offer ends June 30th. Get yours at Geely MacArthur today. Terms and conditions apply. MD5411.
1: 2000 station sponsor.
2: நேயர்களில் கேட்ட அந்த பாடல் அன்னக்கிளி என்ற திரைப்படத்திலிருந்து பாடிய இனிமையான பாடல்.
3: அந்த பாடலை பாடியிருந்தவர் இசைக்குயில் டாக்டர் எஸ் ஜானகி அவர்கள். ஜானகியினுடைய குரல் என்றாலே கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அல்லவா? அற்புதமான அந்த குரல் அன்னக்கிளி என்ற திரைப்படத்துக்காக ஒலித்த ஒரு பாடல். நேயர்களே,
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு.
3: அடுத்த நிகழ்ச்சியாக நான் தருவது திரை இசையில் ஒரு பாடல். தினம்தோறும் மனித வாழ்க்கையில் இசை பிரிக்க முடியாத ஒன்றாக பின்னி பிணைந்து கிடக்கின்றது. இசை வடிவங்களில் வேறுபட்டவையாக இருந்தாலும், வெவ்வேறு விதமான மனதை கவர்பவையாக இருந்தாலும், மனதின் கவலை மறந்து வாழுவதற்கு இசை ஒரு பாலம், இசை ஒரு வேட்கை, இசை ஒரு சாந்தி. நம் காலத்து திரை உலக பாடகர்களை நாம் பார்த்திருக்கின்றோம், ரசித்திருக்கின்றோம். பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருந்தும், காதலில் லயித்திருந்ததும், கற்பனை வானில் எட்டாத உயரம் வரை பறந்ததும் இவர்களின் பாடல் வரிகள் நமக்கு தந்த ஊட்டமும் உற்சாகமும் தான். அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு, அந்த தென்னை தாளாட்டும் இளநீர், இந்த தீவில் பெண்தூவும் பன்னீர், அந்த வரிகள்

கே ஜே ஜேசுதாஸ் வாணி ஜெயராமனுடைய அற்புதமான பாடல் வரிகள். கே ஜே ஜேசுதாஸ் என்ற அற்புதமான பாடகன், காந்தர்வ குரலால் அனைவரையும் கட்டி போட்டவன். காதல் வரிகள் அவன் குரலில் வெளிப்படும் போது காதலியோடு கைகோர்த்து நடக்கும் ரம்மியம் நம்மையும் பற்றிவிடும். அவர்களுக்காகவே வரிகளை எழுதவென்று பிறந்து வந்த கவிஞர்கள், இந்த கவிஞர்களின் கற்பனை வளம் நிறைந்து நினைத்து பார்க்க முடியாத எட்டாத உயரத்தில் அல்லவா இருந்தது. ஒரு பெண்ணை பற்றி வரிகள் எழுதினால் ஒரு தேவதை வந்து முன்னால் நிற்பது போல் செய்து விடுவார்கள். அவள் கண்ணை பற்றி அவர்கள் பாடுகின்ற வரிகள் எம் கண்களையே ஊடுருவி உயிர் மூச்சு வரை சென்று விடுகின்றது. கவிஞர் கண்ணதாசனின் வரிகள் இங்கே அற்புதமாக விழுகின்றது. அந்தமான் பெண்ணை, அழகு நிறைந்த கண்ணை, மேக கூந்தலை, மிளிரும் பார்வையை, அசையும் அழகை பிரித்து மேய்ந்து விடுகின்றார். மான் அழகென்போம், மயில் அழகென்போம், இந்த பொல்லாத கவிஞன் என்ன கூறுகின்றான்? அந்த மான் கூட உன்போல அழகாக இருக்கின்றது என்றல்லவா கூறுகின்றான். அந்த மானும் உன்போல அழகு, இளம் பாவை உன்னோடு உறவு, அந்த தென்னை தாளாட்டும் இளநீர், இந்த காதல் பெண்தூவும் பன்னீர். வரிகளை அடுக்கிக் கொண்டே போகின்றான் கவிஞன். இது கொஞ்சம் அதிகம் போல் தெரிந்தாலும் அந்த காதல் வேளையில் ஒருவன் காதலியின் அருகிருந்து அவளை பார்க்கின்ற வேளையில் இதே போல் தான் தெரிவாள் என்பதில் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு படி நேர்களே, குரலும் வரியும் இருந்தால் போதுமா? இசை நெஞ்சை கொள்ளை கொள்ள வேண்டாமா? இதோ நான் இருக்கிறேன் என்று கூட்டுச் சேர்ந்த இசை அரசன் தான் எம் எஸ் விஸ்வநாதன். இவன் கற்பனை கரைகடைந்து பாயும் வெள்ளம் போல கலாதியானது. பொங்கும் கடலையும் பூங்காற்றையும் மெல்ல உலவும் தென்னையையும் தன் ஸ்கோரின் மூலம் பிரித்து காட்டக்கூடியவன். இறந்தாலும் இரவாது வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.

இந்த இசையமைப்பாளன் என்றால் அது அவன் மக்கள் மனதில் ஏற்படுத்திய தாக்கம் அல்லவா? இந்த மேக கூந்தல் கலைகள் கடல் நீரில் ஆடும் அலைகள், இந்த மேக கூந்தல் கலைகள் கடல் நீரில் ஆடும் அலைகள், உந்தன் மோகராக நாதம் இந்த ஏழை பாடும் வேதம்.

அவனுடைய இசையிலே அத்தனையையும் கொண்டு வந்து விடுவான். தென்றல் காற்றிலே மிதப்பது போல் நாங்கள் மிதந்து கொண்டிருக்கலாம். இந்த இசையமைப்பாளர்களும் இந்த பாடகர்களும் இந்த கவிஞர்களும் சேர்ந்து அரங்கேற்றிய பாடல் வரிகள் பாடல்களாக பட்டி தொட்டியெல்லாம் சென்று விட்டது. காகையும் காக்காவும் குருவியும் கூட செல்ல முடியாத குக்கிராமங்களுக்குள்ளெல்லாம் இந்த காதல் வரிகள் பண்பாடி இருக்கின்றது. எட்டாத இடங்களுக்கெல்லாம் உள்நுழைந்திருக்கின்றது. அடிமட்ட பாமர மக்கள் கூட இந்த இசையை உள்ளங்கையில் வைத்திருக்கின்றார்கள். செல்போன் என்ற கருவி மூலம் இன்று உலகெங்கும் மூளை முடுக்குகளெல்லாம் இந்த பாடல்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் எம் எஸ் சுப்புலட்சுமி, தியாகராஜ பாகவதர்கள் போன்ற இசை மேதைகள் இசையை வழங்கிக் கொண்டிருந்தார்கள்.

அந்த இசை மக்களை எல்லாம் கட்டி போட்டிருந்தது. அதிலிருந்து விடுபட முடியாத எத்தனையோ மக்கள் அந்த இசைகளிலே மூழ்கிப் போய் முத்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எட்டியது ஒரு சில வட்டத்துக்கள் மட்டும்தான். மேங்குடி மக்களை மட்டும் தான் எட்டி பார்த்தது, தட்டி பார்த்தது. ஆனால் இந்த திரை இசை உலகெங்கும் உள்ளங்கையில் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் அதன் பெருமை. இந்த பாடகர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும் நாளாந்தம் ஏதோ ஒரு வகையில் எம் நெஞ்சங்களில் தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், தழுவிக்கொண்டிருக்கின்றார்கள், எங்கள் கவலைகளை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள், எங்கள் மனதிற்கு மறந்து தடவிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு அற்புதமான உலகம் இந்த உலகம் என்பதை எண்ணி பார்க்க வைக்கின்றது. திரை இசையில் ஒரு பாடல் நான் ரசித்தது, நான் விரும்பி கேட்டது, என் இளவயதிலே ஒவ்வொரு வரிகளாக நெஞ்சை தொட்டு சென்றது இந்த பாடல். அந்த மானை பாருங்கள் அழகு, இளம் பாவை என்னோடு உறவு, அந்த தென்னை தாளாட்டும் இளநீர், இந்த தீவில் பெண் தூவும் பன்னீர். இலக்கிய வரிகளிலே பல வரிகள் இருக்கின்றது. தேனும் திணை மாவும் ஒன்று சேர்ந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் என்று அருணகிரிநாதர் முதல் கொண்டு ஆழ்வார் வரை கூறியிருக்கின்றார்கள் அந்த சுவைகளை. இங்கே இந்த கவிஞனும் அவற்றையெல்லாம் கொண்டு வருகின்றான். நல்ல பூவும் தேனும் திரண்டு சுகம் பொங்கும் உள்ளங்கள் இரண்டு, இது ராஜயோக சொர்க்கம், இனி பேச என்ன வெட்கம். எவ்வளவு அற்புதமான வரிகள் என்று பாருங்கள். இந்த பாடலை நான் ரசித்தது போல நிச்சயமாக நீங்களும் ரசிப்பீர்கள் நீர்களே. உங்களுக்காக அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? அந்தமான் காதலி என்ற திரைப்படத்திலே இருந்து அற்புதமான பாடல் வரிகளை கே ஜே ஜெயசுதாசும் வாணி ஜெயராம் அவர்களும், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பிலே கவிஞர் கண்ணதாசனுடைய இசையிலே எம் காதுகளை குளிர்விக்க வருகின்றது இந்த பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அந்தமான் காதலி என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலித்த ஒரு இனிமையான பாடல். பாடல்கள் என்றாலே மனிதனை மனங்களை அப்படியே அசைத்து விடுகின்றது. சோகத்திலே ஆழ்ந்திருக்கின்ற போது ஒரு மனிதன் பாடலை கேட்டால் அவனுடைய சோகம் பறந்து சென்று விடுகின்றது. மனிதர்கள் சோர்வாக இருக்கும் போது, மனிதர்கள் தனிமையில் இருக்கும் போது, மனிதர்கள் யாரும் மற்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற போது இந்த பாடல்கள் எத்தனையோ பேருக்கு கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆம், தனிமையை மறப்பதற்கும் சோகத்தை மறப்பதற்கும் காதலை மறப்பதற்கும் இப்படி எத்தனையோ எத்தனையோ வகையிலே இந்த பாடல்கள் உதவி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் எத்தனையோ தொகையான பாடல்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றது. வருட வருடம் எண்ணிக்கையிலே பார்த்தால் எத்தனையோ பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எத்தனை பாடல்கள் மனிதர்களை தொட்டிருக்கின்றது, எத்தனை பாடல்கள் மனிதருடைய மனங்களுக்கு இதத்தை தந்திருக்கின்றது, எத்தனை பாடல்கள் மருந்தாக அமைந்திருக்கின்றது, இவையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் இப்போது நிறைந்து கொண்டே செல்லுகின்றார்கள். ஒரு காலத்திலே MS விஸ்வநாதன், கோவர்த்தனம் போன்றவர்களை தவிர வேறு எவருமே இல்லாமல் இருந்த காலம் இருந்தது. ஆனால் இப்போது தடக்கி விழுகின்ற இடமெல்லாம் இசையமைப்பாளர்கள், எங்கு பார்த்தாலும் பாடகர்கள். சூப்பர் சிங்கர் என்று ஒன்று வந்து பாடகர்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. ஆனால் எத்தனை பாடல்கள் எமக்கு பிடித்ததாக, மனதை கவர்ந்ததாக, மனதிற்கு உத்தரம் தருவதாக இருக்கின்றது என்று கேட்டால் விரல் விட்டு எண்ணி பார்க்கத்தான் முடிகின்றது. ஆம், நிச்சயமாக நல்ல பாடல்கள் மனிதனை மாற்றும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது.
1: கேட்ட அந்த இனிமையான பாடல் அந்தமான் காதலி என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலிக்கின்ற பாடல். நேர்கள் கேட்டது திரை இசையில் ஒரு பாடல். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறது.

0: வணக்கம். தமிழ் முழக்கத்தின் செய்திகள்.
1: முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை முடக்க முயற்சிக்க வேண்டாம். சுரேஷ் சலே விவகாரம் குறித்து வசந்த முதலிகே சுட்டிக்காட்டு. தேர்தல் சட்ட சீர்திருத்தம், பொதுமக்களின் ஆலோசனைகளை கோருகின்றது பாராளுமன்றம். தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்படவில்லை. RMAL ரத்நாயக்க தெரிவிப்பு. ஜனாதிபதி தலைமையில் கடற்படையில் இணைந்தது சமுத்திர விஜய கப்பல். அமெரிக்க தீர்வை விதிப்பை அகற்றுவதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரூபாயின் வீழ்ச்சியால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிக்கக்கூடும். விசேட வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவிப்பு. தமிழ் முழக்கத்தின் செய்திகள். செய்தி தயாரிப்பு இலங்கை செய்திகள் முருகையா தமிழ்ச்செல்வன். ஆஸ்திரேலிய உலக செய்திகள் வைத்திலிங்கம் ஏழலிங்கம். செய்திகள் வாசிப்பவர் சேனா பாஸ்கரன். தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 300 உயிர்கள் பலியாகி 500 மேற்பட்டோர் காயமடைந்த துயரத்தை மறைத்து பிணை பெறுவதற்காக சுரேஷ் சலே தற்பொழுது மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணம் இருப்பதாக கூறி வருவதானது மிகவும் விசித்திரமான மற்றும் வேடிக்கையான நாடகமாடும் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிகே சுட்டிக்காட்டினார். மன்னாரில் வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022 போராட்டத்தின் பின்னர் எங்களை போன்றவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி இரண்டு அறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர்கள் எமக்கு வழங்கிய சித்திரவதைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் இன்று சுரேஷ் சலே போன்றவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வசதிகளுக்கு மத்தியில் பிணை பெறுவதற்காக இவ்வாறான போலியான கூக்குரல்களை இடுவது அரசியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. அரசியல்வாதிகள் தங்களின் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்வதற்காக எவ்வாறு பாதுகாப்பு படையினரை படைக்காய்களாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதை இந்த நாடு நன்கு அறியும். கடந்த காலங்களில் பல பொலிஸ்மா அதிபர்கள், புலனாய்வு பிரிவு பிரதானிகள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகள் சிறை செல்ல நேர்ந்தமைக்கு அரசியல்வாதிகளின் திட்டங்களுக்கு பின்னால் அவர்கள் செயற்படாமையே பிரதான காரணமாகும். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கொத்தபாய ராஜபக்ஷ தரப்பினரை ஆட்சியில் அமர்த்துவதற்காக சுரேஷ் சலே போன்றவர்கள் முன்னெடுத்த அரசியல் விளையாட்டுகளின் விளைவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என மக்கள் சந்தேகிக்கின்றனர். தற்பொழுது சுரேஷ் சலேயிடம் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் ஊடாக உண்மைகள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. விசாரணைகள் தீவிரமடைந்து தகவல்கள் வெளிவரும் போது ஏன் ராஜபக்ஷ முகாமினர் அச்சமடைகின்றார்கள்? சுரேஷ் சலேயின் நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்படும் போது நாமல் ராஜபக்ஷ ஏன் இவ்வளவு தூரம் பதட்டமடைகின்றார்? இவர்களுக்கும் சுரேஷ் சலேயின் அரசியல் விளையாட்டுகளுக்கும் இடையில் உள்ள நெருங்கிய தொடர்பையே இந்த நடவடிக்கைகள் வெளிப்படுத்துகின்றன. சுரேஷ் சலேயிடம் இருந்து வெளிவரும் தகவல்கள்

ராஜபக்ஷ தரப்பினரின் அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளன. எனவே இந்த விசாரணைகளை எந்த ஒரு தரப்பினரும் முடக்க முயற்சிக்க கூடாது. உண்மைகள் அனைத்தும் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்றார். மாகாண சபை தேர்தல்கள் தவிர்ந்த ஏனைய தேர்தல் சட்ட திருத்தங்கள் தொடர்பான இந்த யோசனைகளை எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க முடியுமென பாராளுமன்ற செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் AHMH அபயரத்ன தலைமையில் அமைந்துள்ள இந்த விசேட தெரிவுக்குழுவில் 11 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கத்தவர்களாக உள்ளார்கள். நாட்டின் தற்போதைய தேர்தல் கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதோடு 10வது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் சட்டங்களை மறுசீரமைத்து முறைப்படுத்துவதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இதற்கமைய பின்வரும் முக்கிய சட்டங்கள் மற்றும் அவற்றின் திருத்தங்களை மறுபரிசீலனை செய்ய இந்த குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை பதிவு செய்யும் சட்டம், உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல் சட்டம், பாராளுமன்ற தேர்தல் சட்டம், ஜனாதிபதி தேர்தல் சட்டம், மேலும் தகுந்த ஆலோசனைகள் மற்றும் முன்மொழிவுகளை கொண்ட ஆவணங்களை செயலாளர், பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு, பாராளுமன்றம், ஸ்ரீ ஜெயவத்தபுர கோட்டை என்ற முகவரிக்கு தபால் மூலமாகவோ அல்லது legis.com parliamentlk என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவோ பொதுமக்கள் அனுப்பி வைக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முறைமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு உரித்தாக்கப்படவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்கே தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற விசேட செயல்குழு தமது விதப்புரை அறிக்கையை தாமதிக்காமல் 3 மாத காலத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென தாம் வரை வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்படையின் செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதற்காக அமெரிக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட ஆழ்கடல் கண்காணிப்பு கப்பல் சமுத்திர விஜய் என்ற பெயரில் உத்தியோகபூர்வமாக பணியில் இணைக்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் தளபதியான ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனைய வளாகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அமெரிக்க கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தால் கடந்த 2025 டிசம்பர் 2ஆம் தேதி இந்த கப்பல் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. கடற்படையின் செயற்பாட்டு தேவைகளுக்கேற்ப நவீனமயமாக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தின் பால்டிமோரில் உள்ள கடலோர பாதுகாப்பு கப்பல் தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி இது தனது பயணத்தை ஆரம்பித்தது. இந்த கப்பலின் வருகையானது இலங்கையின் கடல்சார் மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல்சார் கண்காணிப்பு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள், கடல்வள பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக பிராந்திய சவாலாக விளங்கும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச கடல்சார் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு இது மிக முக்கியமானதொரு வளமாக அமையும். இந்த நிகழ்வின் போது கப்பலின் கட்டளை அதிகாரி கேப்டன் கயான் விக்ரமசூரிய கப்பலை உத்தியோகபூர்வமாக பணியில் இணைப்பதற்கான அதிகார பத்திரத்தை ஜனாதிபதியிடம் கையளித்தார். அதனைத் தொடர்ந்து கப்பலின் பெயர் பலகை மற்றும் உத்தியோகபூர்வ இலச்சினியை திரை நீக்கம் செய்த ஜனாதிபதி கப்பலில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டார். இலங்கைக்கான 12.5% தீர்வை உள்ளடங்கலாக அமெரிக்காவினால் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள தொழிலாளர் தொடர்பான தீர்வுகள் குறித்து இலங்கை வர்த்தக சம்மேளனம் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்காவினால் அறிவிக்கப்பட்ட தீர்வை நிர்ணயம் இடைநிறுத்தப்பட்டதை அடுத்து அமெரிக்காவுடன் இலங்கை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் அதேவேளை சாதகமானதொரு வர்த்தக உடன்பாட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பின்னணியிலேயே இந்த தீர்வை விதிப்பு நிகழ்ந்திருப்பதாக இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய நாடுகள் 10% எனும் குறைவான தீர்வை எதிர்கொள்ளும் நிலையில் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இந்த உயர்வான தீர்வை நாட்டின் ஏற்றுமதி போட்டித்தன்மையை பாதிக்கக்கூடும் என்று
அவ்வறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி துறைக்கு இது ஒரு சவாலான காலகட்டமாகும். இவ்வருடத்தின் முதல் 4 மாதங்களில் ஆடை மற்றும் தேயிலை ஏற்றுமதிகள் முறையே 7% 6% வீழ்ச்சியடைந்துள்ளன. இருப்பினும் தொழிலாளர் சுற்றுச்சூழல் மற்றும் ஆளுமை சார்ந்த தரங்களை பேணுவதிலும் நெறிமுறை சார்ந்த வணிக கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதிலும் இலங்கை பொறுப்பு வாய்ந்த மூலப்பொருள் விநியோக தளமாக திகழ்கின்றது எனவும் இலங்கை வர்த்தக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இத்தீர்வை விதிப்பின் அடிப்படையை புரிந்து கொள்வதற்கும் இலங்கையின் நியாயப்பாடுகளை எடுத்துரைப்பதற்கும் அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியுள்ள வர்த்தக சம்மேளனம் முன்மொழியப்பட்ட தீர்வையில் குறைப்பை பெற்றுக்கொள்வதற்கும் இறுதியில் அதனை முழுமையாக நீக்குவதற்குமான சகல முயற்சிகளையும் இலங்கை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளமையினால் மருந்து பொருட்களின் விலைகளை அதிகரிப்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பான முதல்கட்ட நடவடிக்கைகள் தற்போது திட்டமிடப்பட்டு வருவதாக தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இதன்படி இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சில மருந்து பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. வர்த்தமானி மூலம் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சுமார் 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளும் இவ்வாறு அதிகரிக்கப்பட உள்ளன. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளதால் அனைத்து பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கலாம். அதற்கமைய மருந்து விலைகளும் அதிகரிக்கக்கூடும். இது குறித்து நாம் ஆராய்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். நாம் பெரும்பாலான மருந்துகளை இறக்குமதி செய்கின்றோம். அனைத்து மருந்துகளின் விலைகளும் அதிகரிக்காது. எனினும் சில குறிப்பிட்ட மருந்துகளின் விலையில் அதிகரிப்பு ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கடத்தி வந்த 45,60,000 ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட் தொகையுடன் 2 வெளிநாட்டு பயணிகள் வெள்ளிக்கிழமை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 29 மற்றும் 42 வயதுகளுடைய சீன நாட்டவர் எனவும் அவர்கள் இருவரும் வியாபாரிகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இன்றைய தினம் அதிகாலை 1:20 மணியளவில் சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான SQ-469 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இதன்போது அவர்கள் கொண்டு வந்த 4 பயணப் பொதிகளுக்குள் மிகவும் நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீனாவில் உற்பத்தியான 30,400 சிகரெட்டுகள் அடங்கிய 152 கார்ட்டூன்கள் சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சீன வியாபாரிகளை கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் தடுத்து வைத்து இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் செய்திகள். இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் தனது விவசாயிகளை பாதுகாக்கவும் உலக வல்லரசான சீனா ஆஸ்திரேலிய மாட்டிறைச்சி மீது 55% வரியை விதிக்க உள்ளது. தனது விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் சீனாவிற்கு இறக்குமதியாகும் ஆஸ்திரேலிய மாட்டிறைச்சி மீது இன்னும் சில நாட்களில் 55% வரி விதிக்கப்பட உள்ளது. உள்ளூர் விநியோகஸ்தர்களை பாதுகாப்பதற்காக ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளர்கள் மீது பெய்ஜிங் வரி விதிப்புக்கான ஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஒதுக்கீடு ஆண்டு முழுவதற்குமான 205,000 டன் மாட்டிறைச்சியாக நிர்ணயிக்கப்பட்டது. இது 2025 இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த அளவை விட சுமார் 1/3 குறைவாகும். இந்த அளவை எட்டிய பிறகு ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து மாட்டிறைச்சி மீதும் 55% வரி விதிக்கப்படும். ஆஸ்திரேலியா இந்த ஒதுக்கீட்டை விரைவாக நெருங்கி வருவதாக சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக மார்ச் மாதத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மாட்டிறைச்சி அதன் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு ஒதுக்கீட்டில் 50% எட்டியதாகவும் மே மாதத்தில் 80% அடைந்ததாகவும்
அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் ஆஸ்திரேலியா தனது ஒதுக்கீட்டில் சுமார் 90% எட்டியுள்ளதாக சீனாவின் நிதி மற்றும் வர்த்தக அமைச்சகம் வெளிப்படுத்தியது. இந்த ஒதுக்கீட்டை நீக்கவோ அல்லது அதிகரிக்கவோ சீனாவிடம் வலியுறுத்த ஆஸ்திரேலியா மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்று தெரிய வருகின்றது. இந்த ஒதுக்கீடு அமெரிக்கா, பிரேசில், அர்ஜென்டினா மற்றும் நியூசிலாந்து போன்ற பிற முக்கிய மாட்டிறைச்சி ஏற்றுமதியாளர்களுக்கும் பொருந்தும். இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் வரி சீர்திருத்தத்தை மேற்கொள்ளும் அரசாங்கத்தின் முடிவுக்கு ஒன் நேஷன் கட்சியின் எழுச்சியும் ஒரு பகுதி காரணம் என்று பிரதமர் ஒப்புக்கொண்டுள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று சிட்னியில் நடைபெற்ற ஸ்கை நியூஸ் மகாநாட்டில் பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தனது பொருளாதார கண்ணோட்ட உரையை ஆற்றினார். அதில் அரசாங்கம் எதிர்கொள்ளும் சவால்களை எவ்வாறு சமாளித்து வருகின்றது என்பதை மீண்டும் வலியுறுத்தினார். அவற்றுள் உலகளாவிய எண்ணெய் நெருக்கடிகளின் விளைவுகள், தேக்கமடைந்த வணிக முதலீட்டு, செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மற்றும் தூய்மையான எரிசக்தியை நோக்கிய உலகளாவிய மாற்றம் ஆகியவை அடங்கும். மேலும் மூலதன ஆதாய வரி மற்றும் எதிர்மறை கடன் சுமை ஆகியவற்றை மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் சமீபத்திய பட்ஜெட் நடவடிக்கைகளை நியாயப்படுத்தவும் திரு அல்பானிஸ் தனது உரையை பயன்படுத்தினார். இந்த முடிவு குறிப்பாக வணிகர்களிடையே கடுமையான எதிர்ப்பை சந்தித்து வருவதுடன் வீட்டு வசதி சந்தையின் மந்த நிலைக்கும் வழிவகுத்துள்ளது. 1999 ஹவாட் அரசாங்கம் மூலதன ஆதாய வரியில் செய்த மாற்றங்கள் சொத்து சந்தையை ஒரு முதலீட்டு கருவியாக அதிவேகப்படுத்தியதாகவும், அதே சமயம் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் நடவடிக்கைகள் சந்தை செலவுகளை சரி செய்து விநியோகத்தை அதிகரிக்க முயற்சிக்கும் என்றும் அவர் விளக்கினார். நாங்கள் செய்வது என்னவென்றால், முதலீட்டு முடிவுகள் வரி விளைவுகளால் அல்லாமல் பொருளாதார காரணங்களால் எடுக்கப்படும் வகையில் இந்த அமைப்பை மறுசீரமைப்பதாகும் என்று அவர் கூறினார். உரைக்கு பிறகான கேள்வி பதிலில் திரு அல்பானிஸ் மிகவும் வெளிப்படையாக பேசினார். வன்னேசன் கட்சியின் எழுச்சி மற்றும் அரசாங்கம் அசையாமல் நின்றால் உலகம் அதை கடந்து சென்றுவிடும் என்ற அச்சம் காரணமாக இது ஒரு அரசியல் ரீதியான முடிவு என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். ஓரளவு இந்த சூழலில்தான் இந்த முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்கை நியூஸ் அரசியல் ஆசிரியர் ஆண்ட்ரூ பிளென்னஸ் பிரதமர் ஆண்டனி அல்பாஸின் மீறப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அவரை கடுமையாக கேள்விக்குட்படுத்தினார். தனது வரி மாற்றங்கள் மற்றும் மீறப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பேசிய திரு அல்பானிஸ் இதை எதிர்கொள்ள மக்களுக்கு துணிச்சல் இல்லை என்று கூறினார். அவரது இந்த கருத்து இந்த மாற்றங்களை விமர்சிக்க தொடர்ச்சியான கருத்துக்கள் தொடர்பாகவும் அமைந்திருந்தது. திரு கிளென்னல்ஸ் பதிலடி கொடுத்தது, இதை ஒரு தேர்தல் வரை கொண்டு செல்ல உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றார். இது நமக்கு தேவை என்று நீங்கள் அவ்வளவு நம்பினால் நெகட்டிவ் கியரிங்கை முடிவுக்கு கொண்டு வரவும், மூலதன ஆதாய வரி CGT தள்ளுபடிகளை அகற்றவும், வரி அறக்கட்டளைகளுக்கு வரி விதிக்கவும் உங்களுக்கு எப்போதுமே விருப்பம் இருந்திருந்தால் ஜான் ஹவாட் மற்றும் பீட்டர் கஸ்டெல்லோவின் 1999 அமைப்பு மிகவும் குறைபாடுடையது என்று நீங்கள் நினைத்தால் ஏன் இதை கடந்த தேர்தலில் கொண்டு செல்லவில்லை என்று திரு கிளென்னஸ் கூறினார். இது அப்போது தொழிலாளர் கட்சியில் நிலைப்பாடு அல்ல என்றும் பின்னர் அதை மாற்றிக்கொண்டதாகவும் திரு அல்பானிஸ் கூறினார். ஈரான் முதலுக்கு அனைத்து தரப்பினரும் உடன்படக்கூடிய ஒரு தீர்வை காண முடியும் என்று நம்புவதாகவும், தேவைப்பட்டால் அதற்கு உதவ தனது நாடு தயாராக இருப்பதாகவும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் சர்வதேச பொருளாதார மன்றத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2015 தாங்கள் வழங்கியதை போன்றே தற்போதும் தேவையான உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2015 எட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ரஷ்யா முக்கிய பங்கு வகித்ததோடு ஈரானிடமிருந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தின் பெரும் பகுதியை தனது நாட்டுக்கு பொறுப்பேற்று எடுத்துக்கொண்டது. நாங்கள் இதனை முன்பே செய்துள்ளோம், இப்போதும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறிய புட்டின், ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ரஷ்யாவின் முன்மொழிவை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஈரானுடன் தங்களுக்கு நல்ல மற்றும் நம்பிக்கையான உறவுகள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரம் இந்த யுரேனியம் அனைத்தும் சர்வதேச அணுசக்தி முகாமையின் முழு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும், அதனை அகற்றும் அல்லது கையாளும் ஒட்டுமொத்த செயல்பாட்டில் அமெரிக்கா மற்றும் ஸ்ட்ரேல் உள்ளிட்ட உலகளாவிய நாடுகள் பங்கேற்க வேண்டும் என்றும்
அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகள் தங்களுக்கு இடையேயான கடல் எல்லைகளை வரையறுப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடாத்தும் போது தாய்வானின் இறையாண்மை மற்றும் கடல்சார் உரிமைகளை மதிக்க வேண்டுமென்று தாய்வான் வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி தங்களின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் கண்டத்தட்டு ஆகியவற்றின் கடல் எல்லையை நிர்ணயிப்பதற்கான அதிகாரபூர்வ பேச்சுவார்த்தைகளை தொடங்கவுள்ளதாக ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் கடந்த மாதம் அறிவித்திருந்தன. இந்த எல்லைப்பகுதி தாய்வானின் கிழக்கு கடற்கரையில் உள்ள பிரத்யேக பொருளாதார மண்டலத்துடன் சில இடங்களில் ஒன்றுடன் ஒன்று இணைவதால் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகள் சர்வதேச சட்டத்தின் கீழ் தாய்வான் அனுபவிக்கும் இறையாண்மை உரிமைகளை பாதிக்காது என்பதை இரு நாடுகளும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று தாய்வான் கோரியுள்ளது. ஆஸ்திரேலிய பொருட்கள் மீது புதிய வரி விதிக்கும் திட்டங்களை ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட்டதை தொடர்ந்து பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் தனது அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள கருத்தியல் ரீதியான கருத்து வேறுபாடு குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பொருட்களை இறக்குமதி செய்வதை தடுப்பதில் ஆஸ்திரேலியா தவறிவிட்டது என்ற தீர்மானித்த பின்னர் புதன்கிழமை அன்று ஆஸ்திரேலியா மீது 12.5% வரி விதிக்கும் தனது திட்டங்களை அமெரிக்கா அறிவித்தது. முன்னர் அறிவிக்கப்பட்ட 10% விரிவான வரிகளுக்கு பிறகு விதிக்கப்படும் இந்த புதிய வரிகள் நியாயமானவை என்றும், ஏனெனில் அமெரிக்க தொழிலாளர்கள் சமமற்ற போட்டி தளத்தில் போட்டியிட நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்றும் திரு கிரீன் கூறினார். நவீன அடிமைத்தனத்தை கையாள்வதற்கு ஆஸ்திரேலியாவிடம் உலகத்தரம் வாய்ந்த சட்டங்கள் உள்ளன என்று வலியுறுத்தி திரு கிரீனின் கூற்றை திரு அல்பானிஸ் இப்போது மறுத்துள்ளார். அவர்களின் வர்த்தக பிரதிநிதியால் முன்வைக்கப்பட்ட குறிப்பிட்ட அம்சங்களை பொறுத்தவரை கட்டாய உழைப்பு மற்றும் நவீன அடிமைத்தனத்தை கையாள்வதற்கு ஆஸ்திரேலியா வலுவான, விரிவான மற்றும் உலகத்தரம் வாய்ந்த சட்டங்களை கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பணவீக்க எதிர்பார்ப்புகள் கட்டுப்பாடற்றதாக மாறும் வரை வட்டி விகிதங்களை மீண்டும் உயர்த்த வேண்டாம் என்று ரிசர்வ் வங்கி ஒரு உலகளாவிய பொருளாதார அமைப்பு வலியுறுத்துகின்றது. உலகளாவிய எரிசக்தி அதிர்ச்சியின் விளைவாக பொருளாதாரம் மந்தமடைவதால் மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்று பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. தனது அறிக்கையில் காலாண்டு பொருளாதார கண்ணோட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் முன்னாள் நிதியமைச்சர் மதியாஸ் கோர்பன் தலைமையிலான பாரிஸை தளமாக கொண்ட இந்த அமைப்பு மத்திய கிழக்கு மோதலுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரம் கணிசமான உத்வேகத்தை கொண்டிருந்ததாக தெரிவித்துள்ளது. ஆனால் பெரும்பாலும் எரிசக்தி அதிர்ச்சியின் விளைவாக ஆஸ்திரேலியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆண்டு சராசரி அடிப்படையில் 2026 1.9%, 2027 1.8% குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டதே தமிழ் முழக்கத்தின் செய்திகள்.

0: தொடர்வது காலநிலை முன்கணிப்பு அறிக்கை.
1: ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான காலநிலை முன்கணிப்பு அறிக்கை. சிட்னியில் தாழ்வெப்பநிலை 10 பாகை, உயர் வெப்பநிலை 20 பாகை, மழை நூட்டம் நிறைந்த நாளாக காணப்படும். மெல்பர்னில் தாழ்வெப்பநிலை 10 பாகை, உயர் வெப்பநிலை 18 பாகை, முகில் கூட்டம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. பிரிஸ்பனில் தாழ்வெப்பநிலை 12 பாகை, உயர் வெப்பநிலை 23 பாகை, மழை பெய்யும் நாளாக காணப்படுகின்றது. அடலைட்டில் தாழ்வெப்பநிலை 10 பாகை, உயர் வெப்பநிலை 18 பாகை, முகில் கூட்டம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. கன்பராவில் தாழ்வெப்பநிலை 0 பாகை, உயர் வெப்பநிலை 14 பாகை, முகில் கூட்டம் நிறைந்த நாளாகவும் பனி நிறைந்த நாளாகவும் காணப்படுகின்றது. காலநிலை முன்கணிப்பு அறிக்கை கேட்டீர்கள்.
0: தொடர்வது இந்திய செய்திகள். தொகுத்தளிக்கின்றார்கள் தமிழ் முழக்கத்தின் இந்திய செய்தியாளர்கள்.

0: The Geely MacArthur End of Financial Year Demo Clearance is on. Purchase any demo Geely this June and enjoy 3 years free scheduled services, $2,000 trade-in bonus, and free premium paint. Don't miss your chance to secure exceptional value across the Geely SUV range, including the all-electric Geely EX5 and super hybrid Starray EMI. Offer ends June 30th. Get yours at Geely MacArthur today. Terms and conditions apply. MD 5411.
1: 2OOO's station sponsor.
2: வணக்கம். இந்திய செய்தி மடல் தொகுத்து வழங்குபவர் சொக்கன். அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம். முதலில் பயிற்சி, அப்புறம் பதவி, அறிவித்த அண்ணாமலை. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி தனி அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ளார். இது தொடர்பாக இன்று நேரலையில் பேசிய அவர், ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குகிறோம். தமிழ்நாட்டில் நடக்கும் அடுத்த தேர்தலில் நான் தொடங்கும் கட்சி போட்டியிடும். அதற்கு நாம் நிறைய தலைவர்களை, தொண்டர்களை தயார் செய்ய வேண்டும். உத்வேகத்தோடு திறமை மிக்கவர்களை தயார் செய்ய வேண்டும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். நாம் இதை ஒரு இயக்கமாக ஆரம்பித்து நிறைய மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நல்ல மனிதர்களின் கொள்கைகள் உள்ளே வர வேண்டும். திறமையானவர்களை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். எல்லோருக்கும் அரசியலில் வாய்ப்பு தர வேண்டும். எத்தனை முறை எம்எல்ஏவாக இருக்க வேண்டும், எத்தனை முறை எம்பியாக இருக்க வேண்டும் என்ற வரம்பு முறை எனக்கு உட்பட எல்லோருக்கும் கொண்டு வர வேண்டும். நிரந்தர பதவியில் யாரும் இருக்க முடியாது. கோவையில் ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் என்ற ஒரு மையத்தை தொடங்குகிறோம். எல்லோருமே இதில் பயிற்சி பெற்றுதான் வருவார்கள். எம்எல்ஏ தேர்தலிலோ உள்ளாட்சி தேர்தலிலோ யார் நிற்பதாக இருந்தாலும் இதில் பயிற்சி பெற்றுதான் வருவார்கள். சமூகத்தின் தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டுதான் பதவிக்கும் வருவார்கள். அனைவரும் www.wearetheleader.org இணையதளம் வழியாக இணையலாம் என்று தெரிவித்துள்ளார். யார் எம்எல்ஏ, யார் அமைச்சர் என்று முதல்வருக்கே தெரியாத ஆட்சி இங்கு நடக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியதாவது, இப்போது இருக்கின்ற ஆளுங்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இந்த 108 தொகுதிகளில் சில தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் ஓட்டு போட்ட மக்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட தெரியாது. மக்களுக்கு மட்டுமில்லை, இப்போ இருக்கக்கூடிய முதல்வருக்கே யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர் என்று தெரியாது. 4 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் இரவு முழுவதும் கரண்ட் இல்லை. மக்கள் எல்லோரும் சாலையில் இறங்கி போராடினார்கள். அப்போது சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் நிருபர்கள், ஏன் சாலை மறியல் செய்கிறீர்கள், சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைக்க வேண்டியதுதானே என கேட்டபொழுது, அதற்கு மக்கள், எங்கள் தொகுதி எம்எல்ஏ யார் என்றே எங்களுக்கு தெரியாது, தெரிந்தால்தானே அவங்க கிட்ட போய் பேச முடியும் என்று கூறுகிறார்கள். அதாவது ஓட்டு போட்ட மக்களுக்கே அவங்க எம்எல்ஏ யார் என்று தெரியவில்லை. எம்எல்ஏக்களுக்கும் நாம் எந்த தொகுதியில் நின்று வெற்றி பெற்றோம் என்று கூட தெரியவில்லை. நேற்று ஒரு அமைச்சர் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்கிறார். அப்போது அந்த மக்கள், நீங்கள் எங்க தொகுதி இல்லை, பக்கத்து தொகுதி என்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் நடக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, தொலைக்காட்சியில்தான் இவ்வளவும் வருகிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு கோமாளி அரண்மனைக்கு போகின்றதாலேயே அவன் அரசன் ஆகிவிடமாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாகிவிடும் என்று. இப்போது அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கு ஒரு கோமாளி இல்லை,

13 கோமாளியில் இருக்கிறார்கள். அதாவது ரம்மியில் சொல்வார்கள் இல்லையா, 13 ஜோக்கராக இருந்தால் என்னையா செய்கிறது என்பது. அப்படித்தான் இப்போது ஆட்சி நடக்கிறது என்று கூறினார். பாரதிய ஜனதா கட்சியின் பிளான் பி, அண்ணாமலை பின்னால் ஆர்எஸ்எஸ். மாணிக்கம் தாகூர் வார்னிங். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் மாநில அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 60 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக மற்றும் அதிமுக என்னும் இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை விஜய் ஓரம் கட்டியிருக்கிறார். அதிமுக எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை எழுந்திருக்கிறது. இப்படி இருக்கையில் இளைஞர்கள் புதிய கட்சி மீது ஆர்வமாக இருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க அண்ணாமலை திட்டமிட்டு வருகிறார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை உறுதி செய்யும் விதமாக அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். பொதுவாக ஒருவர் கட்சியிலிருந்து விலகுகிறார் என்றால் அக்கட்சியின் தலைவரை தேடிச் சென்று ராஜினாமா கொடுக்க மாட்டார், பொதுவெளியில் ராஜினாமாவை அறிவிப்பார். ஆனால் அண்ணாமலை விஷயத்தை பாருங்கள், அவர் அமித்ஷாவின் வீட்டிற்கு தேடிச் சென்று பேசியிருக்கிறார். இதெல்லாம் சந்தேகத்தை கிளப்புகிறது என்று காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரின் ட்விட் கவனம் பெற்றிருக்கிறது. 2002 முதல் 2026 வரை அனைத்து கூட்டணிகளையும் அரசியல் பரிசோதனைகளையும் செய்து பார்த்தும் தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாத ஆர்எஸ்எஸ் பிஜேபி அமைப்பின் புதிய திட்டம் தயாராகிவிட்டதா? அமித்ஷாவின் அனுமதியுடன் மோடியின் ஆசீர்வாதத்துடன் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் பெயர்கள் இல்லாத ஒரு புதிய அரசியல் முகமூடி. பெயர் மட்டும் புதிதாக இருக்கலாம், கொள்கை கட்டுப்பாடு நோக்கம் அதே பழையதா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான பிளான் பியாக இது உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. முகமூடி மாறலாம், ஆனால் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதுதான் முக்கியம். பிளான் பி இஸ் ரெடி ஃபார் தமிழ்நாடு, ஆர்எஸ்எஸ் பிஹைண்ட் இட், பிவேர் ஆஃப் தம் என்று மாணிக்கம் தாகூர் ட்வீட் செய்திருக்கிறார். இந்த ட்வீட் அண்ணாமலை குறித்த பல்வேறு தரப்பினரின் சந்தேகத்தை பிரதிபலிக்கும் வகையில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இந்திய செய்தி மடல் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சொக்கன். நன்றி, வணக்கம் நேயர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு.
1: அடுத்து ஒலிக்கிறது ஒரு இனிமையான பாடல் ஒன்று. தலைவன் என்ற திரைப்படத்திலே இருந்து முகேஷ் பாடிய அந்த இனிமையான பாடல். பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார் ஏ ஆர் ரஹ்மான், பாடல் வரிகள் பா விஜய் அவர்கள். கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியை அடுத்து அலங்கரிக்கிறது நான் படித்து சுவைத்த ஒரு குட்டி கதை.

அனுபவமா தண்டனையா? அனுபவமா தண்டனையா? எழுதியவர் சியாமளா கோபு. நேற்று மதியம் ரெண்டு வீடு தள்ளி இருக்கும் தோழி வீட்டுக்கு சென்றேன். அவளவோ என்னை வா என்று அழைத்துவிட்டு தான் செய்து கொண்டிருந்த வேலையில் மிகவும் மும்முரமாக இருந்தாள். எப்போதும் படு சுத்தமாக இருக்கும் வீடு அதைவிட பாந்தசமாக இருக்கும் அவளும் என பார்த்து பழக்கப்பட்ட எனக்கு இன்று வித்தியாசமான சூழல் ஆச்சரியம் கொடுத்தது. ஆம், அங்காங்கே கிடக்கும் பொருட்களும் படுக்கையின் மீது கிடந்த சூட்கேஸில் எடுத்து வைக்கப்பட்டிருந்த துணிமணிகளும் அவள் எங்கோ பயணம் கிளம்பிவிட்டாள் என புரிந்து குழப்பமாக அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தேன். என்னிடம் சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாள். இந்த பயணம் எங்கள் லிஸ்டில் இல்லையே. இருவரும் ஒரே பள்ளியில் படித்து ஒன்றாக வேலை செய்து ஒரே இடத்தில் வீடு கட்டி கொண்டு வந்தோம். 10 வருடங்களுக்கு முன் கணவர் இறந்துவிட ஊரோடு வந்து வீடு என்று வீட்டினர் வற்புறுத்தியும் போகாமல் தன் ஒரே மகளோடு இங்கேயே தங்கிவிட்டாள். நல்ல தரமான கல்லூரியில் சேர்ந்து படித்து அந்த பெண்ணும் நல்ல வேலையில் அமர்ந்து விட்டாள். சில வருடங்களுக்கு முன் மகளுக்கு சிறப்பாக திருமணம் செய்து பெங்களூர் அனுப்பிவிட்டாள். மருமகன் மிகவும் தங்கமான பையன். என் தோழியை போலவே சம்பந்தியம்மாளும் தனியாக மகனை வளர்த்து ஆளாக்கியவள். இப்போது அவனோடு தங்கிவிட்டாள். தகப்பனின் கண்டிப்பு இல்லாமல் தனியாக வளர்ந்த மகள் கொஞ்சம் சோம்பேறியும் அதீத பிடிவாதமும் கொண்டவள். வீட்டில் எல்லா வேலைக்கும் மாமியாரை ஏவிக்கொண்டிருப்பதைக் கண்டு மனைவியை கடிந்து கொண்டிருக்கின்றான். வந்ததே கோபம் அந்த பெண்ணிற்கு. எப்போதும் நமக்குள் சண்டை மூட்டிவிடும், உன் அம்மா இங்கே இருக்கக்கூடாது என்று வம்பிழுத்தாள். மாப்பிள்ளை அழாத குறையாக மாமியாரிடம் சொல்லியிருக்கின்றார். இவளும் மகளை கூப்பிட்டு கண்டித்திருக்கின்றாள். அந்த தாய் வேறு எங்கு போவாள் என்று. நீயும் தான் அங்கே தனியாயிருக்க, நீயும் இங்கே வந்துவிடு என்று பிரச்சினைக்கு எந்த கார்ட் போட்டிருக்கிறாள் மகள். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே பெட்டியை அடுக்கிக் கொண்டிருந்தாள் என் தோழி. இவள் தன் மகளை கையாள எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாள் என்பதை நான் அறிவேன். நல்லபடியாக திருமணம் முடித்து தான் தன் குடும்பம் என தன் வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொள்ளுவாள் என நினைத்திருக்க மீண்டும் தாயின் இடுப்பில் ஏறிக்கொள்ள நினைக்கின்றாள். இந்த பைத்தியக்காரியும் இதற்கு சம்மதித்து பெங்களூர் போகின்றாளே என்று ஆதங்கமாகி போய்

இருக்கிறது எனக்கு. சோ நீ உன் மகள் வீட்டுக்கு கிளம்பிட்ட? இல்ல. இல்லையா? இல்ல, தெளிவான பதில். அப்படி என்றா கண்களால் பெட்டியை காட்டினேன். பாலாஜா அருகில் ஒரு முதியோர் இல்லம், மாதம் 15,000, 10,00,000 டிபாசிட். முதியோர் இல்லம், ஆமா, தனியறை, மருத்துவ வசதி, நம் வயது கூட்டாளிகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், என்ன சொகுசான வாழ்க்கை, வேற என்ன வேணும்? ஓஹோ, தனி அறையில் இன்னும் ஒருவர் கூட இருக்கலாம். அப்ப நானும் பெறவா என்று கிண்டலாக கேட்டேன். வேண்டாம், ஆள் ரெடியா இருக்கு என்றாள் சீரியஸாக. மேற்கொண்டு அவள் செய்த ஏற்பாடுகளை சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள் என் தோழி. இப்படி அனாதையாக போகின்றாளே என்று என்னால் வருத்தப்படத்தான் முடிந்தது. அவள் மகள் என்னை அழைத்தாள். அம்மா தனியே இருக்க வேண்டாம், என்னோட வா என்று அழைத்தேன் என்றாள். உனக்கு எது எதுக்கு வீண் தொந்தரவு? எனக்கு என்ன தொந்தரவு? அவங்க தானே எல்லாத்தையும் பார்த்துக்க போறாங்க, அது அவளுக்கு தொந்தரவில்லையே. ஓஹோ, பெண்ணுக்கு ஒத்தாசை பண்றது அவளுக்கு தொந்தரவு? உனக்கு ஒத்தாசை பண்ண உன் மாமியார் இருக்கிறாரே, அவங்களுக்கு நான் தான் செய்யணும், அது உங்க கடமை தானே. என்ன, அம்மா எனக்கு செய்வதும் கடமை தானே இல்லையா? இல்லையா? உன் தெண்டு பிள்ளை பேர் பார்த்தது தன் கடமையை முடிச்சிட்டா உன் அம்மா? எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா ஆயுசுக்கும் செய்வார் தானே இல்லையோ? ஆமா, மகளும் மகனும் ஒன்றுதானே. நிச்சயமா உன் நோக்கம் என்ன? அம்மா தனியா இருக்கிறாங்களே, உன் மாமியார் உன் வீட்டிலே இருப்பதா என்று தயங்கவே, அவங்களைத்தான் நான் முதியோர் இல்லம் அனுப்பி போட்டேன். அப்படியா? எங்கே அனுப்பினி? வாலாஜாவில் மாசம் 15,000, 10,00,000 டிபாசிட். சுகுப்பர் என்று துள்ளினேன். ஆமா, அங்கே அவவுக்கு சொகுசாக இருப்பாங்க, அதைத்தான் உன் அம்மாவும் சொன்னாள். ஓஹோ என்றவளுக்கு இப்போதுதான் புரிந்திருக்கும், எங்கே தன் மாமியாரை அனுப்பினாளோ அங்கே தன் தாயும் போய்விட்டாள், எங்கே தன் மாமியாரை அனுப்பினாளோ அங்கே தன் தாயும் போய்விட்டாள். இது மகளுக்கு தண்டனையா பாடமா? இது மகளுக்கு தண்டனையா பாடமா? என் தோழி சொன்னாள், அவள் வாழ்க்கையை அவள் வாழ இது ஒரு அனுபவ பாடம்தான். எனக்கு சரி என்றுதான் தோன்றியது. உங்களுக்கு என்ன தோன்றுகின்றது?

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நான் படித்து சுவைத்த குட்டி கதை அனுபவமா தண்டனையா. எழுதியவர் சியாமளா கோபு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு. 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. அடுத்து ஒரு இனிமையான பாடல் ஒன்று ஒலிக்கிறது. நேர்களை, நீங்கள் அந்த பாடலை நிச்சயமாக விரும்புவீர்கள். இதோ அந்த பாடல் காற்றலையில் கலந்து வருகிறது உங்களுக்காக.
1: The Geely MacArthur End of Financial Year Demo Clearance is on. Purchase any demo Geely this June and enjoy 3 years free scheduled services, $2,000 trade-in bonus and free premium paint. Don't miss your chance to secure exceptional value across the Geely SUV range, including the all-electric Geely EX5 and super hybrid Starray EMI. Offer ends June 30th. Get yours at Geely MacArthur today. Terms and conditions apply. MD 5411.
2: 2 Triple O's station sponsor.

0: கேட்டு வந்த இனிமையான பாடல் பூவே பூச்சோடவாக என்ற திரைப்படத்தில் இருந்து இளையராஜாவுடைய இசையிலே ஜேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் முழக்கத்தின் தமிழ் ஒலிபரப்பு 2000 FM வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியிலே அடுத்து பலர் கூறுகின்ற போது இதுவும் கடந்து போகும் என்று ஆறுதலாக கூறுவார்கள். ஒருவன் துன்பப்படுகின்ற போது அல்லது ஏதாவது உதவி தேவைப்படுகின்ற போது கவலைப்படுகின்ற போது கவலைப்படாதீர்கள், இதுவும் கடந்து போகும் என்று ஒரு சொல்லை அதிகமானவர்கள் பாவிப்பார்கள். இது பலருக்கு ஏற்படுகின்ற ஒரு சாதாரண விடயம்தான். அதாவது துன்பம் பெறுகின்ற போது அவர்கள் கலங்கி நிற்பார்கள். கலங்கி நிற்கின்ற போது இவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து போகலாம் என்ற ஒரு மன தைரியம் வந்துவிட்டாலே எல்லாமே இலகுவாகிவிடும். ஒரு மன்னர் தன் நாட்டிற்கு வந்த துறவியை நன்கு உபசரித்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் நன்றாக செய்து அவரை மனம் குளிர வைத்தார். அந்த துறவி கிளம்புகின்ற போது மன்னரனுடைய கையிலே ஒரு சீட்டு துண்டை கொடுத்து, இதிலே ஒரு மந்திரம் எழுதியுள்ளேன், இதனை உனக்கு கடுமையான துன்பம் வருகின்ற போது அல்லது இன்பமான நேரத்திலே மட்டும் எடுத்துப்பார் என்று

0: கூறிவிட்டு சென்று விட்டார். மன்னனும் அதை அப்படியே ஒரு இடத்திலே வைத்துவிட்டு இருக்கின்றான். ஒரு பாடல் இருக்கின்றது. ஆவீன மலை பொழிய இல்லம் வீழ அகத்தடியாள் மெய்நோக அடிமை சாக மாயிரம் போகுதன்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரன் மறைத்து கொள்ள சாவோலே கொண்டொருவன் எதிரே செல்ல தள்ளவொண்ணாம் இருந்து வர சர்ப்பம் தீண்ட கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்டு குருக்கள் வந்து தட்சணியை கொடு என்றாரே. இது நாங்கள் இளமை காலங்களிலே படித்த ஒரு பாடல். இந்த பாடலின் பொருளை பார்த்தீர்கள் என்றால், ஒரு பசுவானது கன்று போட முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே பெரும் மழை பொழிகின்றது. வீடு இடிந்து விழுகின்றது. வீட்டுக்காரி உடல் நலம் இல்லாமல் வருந்திக் கொண்டிருக்கின்றாள். அந்த வேளையிலே அவர்களுக்கு உதவியாக இருந்த வேலைக்காரன் இறந்து போகின்றார். நிலத்திலே ஈரம் காய்ந்து விடுமோ என்று வீட்டுக்காரன் அங்கலாய்க்கின்றான். விதை நெல்லை எடுத்துக்கொண்டு ஈரம் காய்வதற்கு முன்பு விதைத்துவிட வேண்டும் என்று விரைவாக செல்லுகின்றான். அவன் அங்கே போகின்ற போது கடன்காரன் அவனை வழியிலே மறைத்து என்னுடைய கடனை கட்டிவிட்டு நீ போ என்று கடன்காரன் வலிக்கின்றான். அது மட்டுமல்ல, உறவினர் இறந்து விட்டார் என்ற சாவு செய்தியை ஒருவன் என்று கூறுகின்றான். உன்னுடைய உறவினர் இறந்து விட்டார் என்ற சாவு செய்தி. அதே வேளையிலே ஒரு பாம்பு அவனை தீண்டி விடுகின்றது. தவிர்க்க முடியாத விருந்தினர், தட்ட முடியாத ஒரு விருந்து வீட்டுக்கு வந்திருப்பதாக செய்தி வருகின்றது. அவர்களை கவனிக்க வேண்டும். வரி செலுத்த கோரி அரசாங்கம் நிர்பந்திக்கின்றது. இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று தவித்துக் கொண்டு அவன் போய்க் கொண்டிருக்கின்ற வேளையிலே புரோகிதர் வந்து தனக்கு சேர வேண்டிய தட்சணியை கொடுத்து விட்டு போப்பா என்று கூறுகின்றார். ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும்? அத்தனை துன்பங்களும் ஒன்றாக வந்து ஒரே நேரத்திலே சூழ்ந்து விடுகின்றது. இப்படியான ஒரு வேதனை தான் அந்த மன்னனுக்கு ஏற்படுகின்றது. அப்போது துறவி கொடுத்த அந்த சீட்டு அவனது நினைவுக்கு வருகின்றது. அதனை எடுத்து படிப்பது என்ற முடிவோடு அதை எடுக்கின்றான். அந்த சீட்டினை எடுத்து பிரிக்கின்ற போது அதிலே இதுவும் கடந்து போகும் என்று மூன்று வார்த்தைகள் மட்டும் எழுதியிருந்தது. அரசன் அமர்ந்து ஆறுதலாக யோசிக்கின்றான். எந்த துன்பம் வந்தால் என்ன, எந்த இன்பம் வந்தால் என்ன, இவையெல்லாம் ஒரு கட்டத்தோடு கடந்து போய்விடும். அதை மன உறுதியோடு கடக்க முற்பட்டால் எதுவுமே இலகுவானதுதான் என்று அறிந்து கொள்ளுகின்றான். அதற்காக அவன் தான் எடுக்க வேண்டிய காரியங்கள், ஆற்ற வேண்டிய பணிகளை உடனடியாக திட்டமிடுகின்றான். அவனுடைய கவலைகள் நீங்குகின்றது. அவனுக்கு விடை தெரிந்து விடுகின்றது. இதுதான் அந்த இந்த குட்டி கதை ஒன்று. நாங்கள் இளம் வயதிலே படித்த அந்த பாடல் என்றும் எம் மனதிலே பசுமையாக இருக்கின்றது.
1: காட்சியை அடுத்து அலங்கரிக்கிறது இனிமையான பாடல் ஒன்று. மாற்றான் என்ற திரைப்படத்திலே இருந்து கார்த்திக் பிரியா ஹேமேஷ் பாடிய அந்த இனிமையான பாடல் காட்சியில் கலந்து வருகின்றது நேர்களை.

0: கேட்ட அந்த இனிமையான பாடல் மாற்றான் என்ற திரைப்படத்திலே இருந்து ஒலித்த பாடல். நேர்களே,
1: சரணேகளே, இத்தோடு இன்றைய தமிழ் முழக்கத்தின் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு மாலை பொழுதில் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் உங்கள் அனைவரையும் வானலைகளில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் சேனா பாஸ்கர்.